0: கேட்டு சியலு கௌரவே வே வாயி கேன
1: சோதேஷே மாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

ஆராதேவா சுவாமி. போலவே ரஜதுமணி ஸ்வர்க மவா பாலனேக்கன தேவியாத்மா ஒப்பட சியலு ஸ்துதியாத் நமஸ்காரயாத் சதா காலேன் சதா காலேன வேவா.